வணக்கம் அண்ட் வார்ம் வெல்கம் டு எவ்ரி இண்டிவிஜுவல் லிஸ்னர் ஆஃப் ஆகாஷ்வாணி. யூ ஆர் லிஸ்னிங் டு ஆகாஷ்வாணி, த வாய்ஸ் தட் ஹேஸ் பீன் கனெக்டிங் மில்லியன்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் ஃபார் ஜெனரேஷன்ஸ். அண்ட் மை ஹூம் ஆப்கா தோஸ்த் ஆர் ஜே ராம்சரண். அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் அ ப்ளஷர் டு ஸ்பெண்ட் திஸ் பியூட்டிஃபுல் மார்னிங் வித் ஆல் ஆஃப் யூ. ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் அண்ட் கெட்டிங் இன் டு தி ப்ரோக்ராம், லெட்ஸ் லிசன் டு திஸ் அன் அமேசிங் ட்ராக் ஆஃப் Justin Bieber of Baby, and then we'll continue.